0: உண்டாப்பகா மோட்டுகாரி சிஸ்டம் எழுச்சா கண்ண காட்டுவியா உண்டாடலாம் அப்பாரம்மெல்லாம் அன்னுச்சுனா கக்கனா மூடேறியா இங்கன்னா அப்போ பாயினாக்கர் அந்துச்சுன்னா அந்த மோட்டுகாரி லைசன்ஸ் கோயினா உடா பைபி எழுச்சுன்னா அரு குழுக்குள்ள அன்றியாழை ரிஜம் கோயினா செக்கமேலாய் மானா குவாழ பைபி எழுச்சுனாக்கா இருக்குஞ்சலாம் அழுக்குச்சுங்க அத்தாதா ரிஜம் கோயினா உயிருக்குச்ச அத்தாதா ரை ரிஜம் காராங்குவா Insurance ka harangwala unda nama.
1: FNR sponsor.